சாய்ஸ். எல்ஜிலே ஆயோ நயா எல்ஜி எசென்சியல் சீரீஸ். அப்ப கிஃபாயத்தி மூலியமா ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ஏசி கோ கம்ப்ளீட் ரேஞ்ச், 10 வருஷக்கு வாரண்டி சகித் 0% நோ காஸ்ட் இஎம்ஐ. நாகரிகதா பாய் புக்ஸா ஹரேக் ஹர் கு குஷி ஹர் ஹர் மா எல்ஜி. எல்ஜி, லைஃப்ஸ் குட்.